பாபாஜி அலக்க சேவர்க்கே சேவர்க்கா தண்ணல அலல தண்ணல அலல சேவர்க்கலக்கா ஓ பாபாஜி பாபாஜி ஓ வா ஜபர்தஸ்த் ஜபர்தஸ்த் இலக்க பமசா பமசா லக்க சுகுனக்கே இலக்க பேசி மஷிந்தே பேசி மஷிந்த அளவு ராணே கீக்கன மாஷுமான் ராணேக்கு பேசி மஷிந்தை